0: நாளைக்கு மேனேஜர்
1: நடந்தத சொன்னா.
0: ஏய் என்ன எடுத்து பேசுறீங்க? டோன்ட் டெல் மீ சில்லி ரீசன்.
2: ஏய் மிஸ்டர், இதெல்லாம் வேற எங்கயாச்சும் வெச்சுக்கோ. திஸ் இஸ் ரெஸ்பெக்டட் இன்ஸ்டிடியூஷன்.
0: ஏய் வாட், வி புட் எ குவெஸ்டின், யூ மஸ்ட் ரெஸ்பான்ட்.
2: பாரிஸோட மணியை இப்படி வேஸ்ட் பண்றியா? சிங்கமா இல்ல.